நைனாக நீக்கியானே போரி நசீமனு கீசிக்க நச்சாக்கி பேசக்கு நான் இராக்கனோனே நைனா காக்கி கைமனுப்பே மாத்திரியானே நெத்தா.